0: 씨.
1: 당다지 당다지 எங்க வீட்டு தங்கத்திரையவும் கையில தந்தாச்சு
0: சூப்பர் மச்சி.